0: சனிதாசாது
1: ZZZ குவன் விதுலியே செனசுராதா சிங்கல சங்கராய
2: குருபத் மதட்ட பினிபிந்து வெட்டன வெலாவாய் தாசக் பெத்தும் பிவனகுத கலாவாய் ஹதவத் எக்கட்ட எக்கரலன சினாவாய் தவசக் பெரம்பரின் பிபிதன கலாவாய்
1: ஷனிதா ஷனிதா ஷனிதா சாதேய சாதேய